தில்லி பொம்மை மன்ற காபு ஒரு ஏழு ஜோடா நெய் கோசா பாபு தில்லி பொம்மை மன்ற காபு பாங்களா சன்னா சூரர் ஹாக்கே துனியா கம் கம் ஐ குர்பு